மீசகுன்னே கலகுமுன்னாய் உந்தகூ தினமுந்திய பேமிஹுங்க சொதக்காய் தெப்பாத்தில் நுகுரா ஹுஷகமே மீஹுன்ன திக்கு மட்டகா எமீஹிக்க முதா ஹேதுகுரா மீஹிக்க மிசால் ஃபதைன்னு அல்லோஹாய் ஆஹ்ருத்வஹ ஏனா ஈமானன் வதே ஃபஹே ஏனாக மிசாலி எ ஹில எக்க மதீகா வெளித்தக்கெங் ஹுட்ட எ ஹிலாக மச்சொப்போ வாரே கண்ட வெஹி ஏக மதீகா எவ்வெஸ் எச்சென்னெத்து குஸ்ஃபாவா உமாங் ஹிலேக்க மிசாலே எவரின் குள மசக்கத்தவுக தெரேன் எவ்வெஸ் எச்சிக்கு மச்ச எவரின் நக குளதான கமல் லிபுகனென்னுவதே எபஹி எவரின் குள அமல ஆஹர துவஹும் எவரின் நக எவ்வெஸ் சவாபின் நுலிபே ஹுட்டே காஃபிர் வெகும்வா கோமக அல்லாஹ் தெதுமகன் நுதக்கவே.